வீடு என்னில் ஹாதாகம் வந்து வளர்ந்து கண்மணி என்னில் வளர்ந்திடும் மன்மத மோகம் அறிஞ்சுவோ ஏகாந்ததையுட தேரில் உலகம் விதச்சினா.